போல் ஒரு சன்னல தென்மணி வீர எவனோ நல்கி செம்பக பூங்காவனத்தில்

சுவாமியாக பாழ்மருவாய் மாறை போய் பாவமா போல் பசியாலே பாட்டு ஷியாமளமா பூமியாக பாழ்மருவாய்

தங்கிறது தருகிறது, என்ன தங்கிறது இதோ தருகிறது, தி தங்கிறது இதோ தருகிறது, என்ன தங்கிறது இதோ தருகிறது, தத்தின் தருகிறது, தத்தின் தருகிறது, தத்தின் தருகிறது, தி தங்கிறது இதோ தருகிறது, என்ன தங்கிறது இதோ தருகிறது, தி தங்கிறது இதோ தருகிறது, என்ன தங்கிறது இதோ தருகிறது, தத்தின் தருகிறது, தத்தின் தருகிறது, தத்தின் தருகிறது, தி தங்கிறது இதோ தருகிறது, என்ன தங்கிறது இதோ தருகிறது, தி தங்கிறது இதோ தருகிறது, என்ன தங்க

தங்கடத்துக்கு தான் தெரியும் தங்கடத்துக்கு தான் தெரியும் தங்கடத்துக்கு தான் தெரியும் தங்கடத்துக்கு தான் தெரியும் தங்கடத்துக்கு தான் தெரியும் தங்கடத்துக்கு தான் தெரியும்.